0: லங்காவை விழாவின் சவசுத்து நாய் ஹத்தலிஹை
1: Live FM.LK
2: நோமாவத்தின கீரித்மைய Live FM
3: Live FM.LK

0: பெங்களாவ லங்காவிலாவின் பாந்தரே காய்
1: LiveFM.LK
2: வேகசன் நிவன ரித்மய www.livefm.lk
3: LiveFM.LK